0: ஆனாலும் வருஷப்பாவும் நஷ்டப்படும்னா அந்த நஷ்டம்
1: Thank you.

வாழ்ந்த கேள் சுவாதி குட்டிக்கு இறந்துட்டா ரோமன் சுட்டி கற்பனை கழிச்சா ஒரு பாபாந்தி பட்டையா தகுல மக்களுக்காகவே மாமா கரீப் ரீஸ்